0: அட்டாய் வினாடி விசி தேக்காய் வேலாவ அப்பி டோமா மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் கே நம்ம தக்கிற நோனி மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் கேல கேர்னி லங்காவே மேத யுகே விவசாயிக்கின் தாஸ்கானக் பிகரப்பு லங்காவே தருண பிரஜாவட விசேஷம் தாக்ஷணிக வசேன் கிருஷிகார்மிக சேஸ்திரோட தாக்ஷணிய முசுகரப்பு லங்காவே போ தினே தெங் தன்ன கீன நமக்கு டோம மெஷின் கத்தே கதமாய் மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் மே சன்னாமே தெங் லங்காவ புராம பிரச்சலித வெலா தீன்
1: தி சஹலாஷிது முனஹரி வியாபார கர்ணன நாட பொலாங்க மதினோ டோமா வெதிங் கலுவடி வத் கிரிபே யந்திர கரணு சஹல் வெங்கர கனிமே யந்திர வகேம சஹல் அசுரும் கிரிமே யந்திர மென் மே கேல யந்திர வாட அவசியமா அதலி வெலிங் அவசியதாரித வெலிங் கன பொலாங்க மதினா இதரிங் ஹாட் கேர பசே தெங் அம்பரு மாஷது முனஹரி வியாபார கர்ணன அம்பரு யந்திர வகேம போதல் ஹிந்தின யந்திர மென் மே கேல யந்திர தாட பொலாங்க மதினா ஹொந்த சேவாவக் எக்க அலவின் பச ஹொந்த சேவாவக் லபாதன மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் வெதிங் மிலதி கனிம் கரன்ன நம்பர் 30 கேல்ஹேன பார மஹரகம மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் பிரதான சாகாவதினோ அட பொலுவாங் எதனட யான எம நத்தம் கதா கல தவதுரட்டத் விஸ்தரவாட தனகன பொலாங்க மதினா பிந்துயை 117 679 579 பிந்துயை 117 679 579 ட கால் எகக் தீல மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் சம்பந்த கிர கன்ன
0: எவகே மதக் கனோ பல்வத் நிஷ்பாதனதல தீன பல்வத் யோகட்
1: ஒரு புலாங்கமத்தினோ பல்வாத்த யோகட் எக்க ஒன்னு மிலதீகன் அப்ப ஹெமதாம கன யோகட் எக்கட ஹேகில ஃபிளேவர்ஸ் வாட்ட கன புலாங்கமத்தினோ பல்வாத்த கிரணம் எங்க இதில் அகமத்தின வெனசலங் எம்னத்த சுப்பிரி வெனசலங் வாட வரதினே பல்வாத்த கிரணம் இது பூச்சி துவாதர வகை தான் வெடிஹிட்டி ஓனம கனெக்ட் பயக் சக்கக் நத்து தென்ன புலா நிஷ்பாதனக் தமாய் அப்பே ரட்டே நிஷ்பாதனை கன பல்வாத்த கிள கியானே

0: தசமபா 105.7 லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கா ஹண்ட
1: விலாவ பசரோ கை
2: விலாவ ஒப வெத கிண ஆவே
3: நதரையே பெரலி கரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சூப்பர் டாக் கட அமතරவ ரூபியல் கோடியக பவர் சூப்பர் டாக் சஹ கிராண்ட் சூப்பர் டாக் கட சூப்பர் ரிமோட் ரத்யா NLB